பிறகு நிறப்போவோ நிறு வர காலம் ஜுன்னி சாப்போம் குல்பர் சாச் ஜகா சாச் ஹாப்பி சாச்சு நானக்கு ஓசி பி சாச்சு சோச்சு.

விஸ்மாதுரு விஸ்மாதுரங் விஸ்மாதுராங்க பிரஜந்த விஸ்மாத் பௌன் விஸ்மாத் பணி விஸ்மாத் அக்னி கிட விடாணி விஸ்மாத் தர்த்தி விஸ்மாத் காணி விஸ்வாத் சாதல் கே பிராணி விஸ்மாத் சஞ்சோக விஸ்மாத் யோக விஸ்மாத் புக் விஸ்மாத் போக விஸ்மாத் சிவ விஸ்மாத் சலா விஸ்மாத் உஜிட் விஸ்மாத்

பேவச்சகன் கடாவிகார் பேவி தத்தி இந்த பேப்பார் பேவச்சிந்த பிரசர் பார் பேவச்ச ராஜா தரம்தார் பேவி சூழ் பேவி சாந்த கோ குரோடி செலுத்தன